பதிஜுரகுண்டலமாஞ்சனேயம் ஓம் நமோ பகவதே விசித்திர வீர ஹனுமதே பவய காரானல பிரபாஜ்வரத்வதாபவத்சந்தேகாயோ அஞ்சனே கர்வசம்பூதாயோ கதர விக்ரம வீர தைத்ய தாரவயக்ஷராசசு கிரஹ பந்தனாயோ கிரஹ பிரீத கிரஹ பிஷாக கிரஹ ஷாக்கினி கிரஹ டாக்கினி கிரஹ காக்கினி கிரஹ காமினி கிரஹ பிரம்ம கிரஹ பிரம்ம ராட்சச கிரஹ சூர கிரஹ பந்தனாய ஏஹி ஏஹி ஆவேஷய மம ஹயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர பிரஸ்ஃபுர பிரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாபகம் பந்தய பந்தய சபமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சபாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வஜனே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வானாகர்ஷய ஆகர்ஷய சத்ருன் மர்தய மர்தய நாராயண நாராயண சூரனய